மொத்தம் கேட்டு என்ன கண்ணா தீமை என்ன கண்ணா தீமை என்ன தெரிக்கிறதா தீமை என்ன கண்ணா தீ கண்ணா தீமை என்ன தெரிக்கிறதும் கேட்டு என்ன கண்ணா தீமை என்ன கண்ணா தீமை என்ன தெரிக்கிறதா தீமை என்ன கண்ணா தீ தக்க தின்ன தாம் தக்க தினதும் கேட்டு என்ன கண்ணா தீமை என்ன கண்ணா தீமை என்ன தீமை என்ன கண்ணா தீமை என்ன கண்ணா தீமை என்ன தெரிக்கிறதும் கேட்டு என்ன கண்ணா தீ நதிமி நாதிரிக்கிறதா திமி நக்க நதிமி தக்க தின்ன தாம் தக்க தினதும் கேட்ட நக்க நதிமி நக் திமி நாதிரிக்கிறதா திமி நக்க நதிமி தக்க தின்ன தாம் தக்க தினதும் கேட்ட நக்க நதி க தின்ன தாம் தக்க தினதும் கேட்ட நக்க நதிமி நக் திமி நாதிரிக்கிற தக்க தினதான் தக்க தினதான் தக்க தினதான் பரிங்கிறக தத்தக தினதான் தத்தக தினதான் தத்தக தினதான் குத்த தீம் கேட்டத்தும் தத்தி தக தினதான் தத்தி தக தினதான் தத்தி தக தினதான் குத்த தீ கேட்ட தும் தீம் கேட்டக்கும் தரிங்கிறக தீம் தரிங்கடகதீம் தரிங்கடகதா தரிங்கடகதீம் தரிங்கடகதீம் தரிங்கடகதா தரிங்கடகதீம் தரிங்கடகதீம் தரிங்கடகதா